0: خايفين من القرايه.
1: خلينا نذكر بحاجه مدام نوال، لانه سيلينا سيلينا راهو نسبة النجاح فيها مهمة في في القراية.
0: أي كي إل سي لو بروميير لا بلو غراند ريوسيت في الباك في الجمهورية الكلها. هي سيلينا وخاصة البنات. دونك القراية القراية القراية شادين صحيح. دونك بارون ساعات لي بارون خايفين من الحياة.
1: ما يتعارضش الفن مع القراية خاطر لازمك تفسر هذا زاد.
0: أي ما مسامش احنا باقي توا عندنا مثال. هي اسمها إسراء سياري من سيلينا. كانت معانا عم ناول وسنة زادة في سودانسينج بلس بلس. وعم ناول عندها الباك.
1: أوكي.
0: هي أول حاجة ما تمشيش في لي اتود لي فاموز اتود لي كي سي اون ارناك معناتها لي بارون
1: سي كان لي كور بارتيكولير
0: لي كور بارتيكولير اوبليغاتوار على خاطر اذا الطفل ولا البنيه ما تمشيش elle prend une mauvaise note على خاطر اللي يعطي لي كور بارتيكولير هو اللي يقري
1: فيها.
0: اي وي نو يقري فيهم. دونك لي ستود سبتو لحد اللي يعمل ستود في الكراج نتاعو ولا في دارو سي سكاندالو.
1: اي اون بلوس لي بارون
0: لي بارون قاعدين
1: شويه
0: البروغرام. اي وي نو نو خاطر انا جو انا كنت حراره من وقت اللي كنت صغيره. سي موا جو تروف كو سي با نورمال سبتو لحد الاولاد ils sont obligés de chercher au yakrao. Donc Isra amneul ma tamchich l'étude troum 5 nta asbah taqra lel bac ba3d tji la formation interne ba3d terja taqra fi darha. Elle a eu son bac du premier coup avec mention.
1: C'est bien.
0: Ou l'autre elle est battlo fi avril à la khater bac zous mkhdeouch le bac. Donc baqi ahna nkhdou l'exemple. Quand on est organisé, là où le kraya, c'est une question d'organisation.
1: صح. Voilà. En tout cas, اليوم شنو تحب تقول انت à travers الخدمة هذه في الجهات, à travers الخدمة هذه مع مع لي جون, شنو تحب تقول à travers le, شنو الميساج تحبوا توصلوا انتوما؟
0: اول حاجه لو ميس enfin le message d'abord ندفعوا على خدمتنا احنا راقصين ونعيشوا بالشيء هذا ونعرفوا قداش الرقص فن مهم اللي سا بو دفنير ان ميتير او دو
1: فن مهم ومحترم
2: ومهمش مهم ومهم ومهمش
1: مهمش في تونس لكنه محترم معناها تشوف البرة معناها سي سي دي سي دي سي دي فري ستار يعني
0: مي حتى في تونس توا ثم لو بالي دو لوبيرا دونك بدا معناتها الكونسيبت اللي تنجم تعيش بالرقص كومبيان اون ا يو دانفون اللي معناتها ont perdu une possibilité. En plus, c'est très structurant la danse. Mais je connais Arquette, le bdan ou toi les soupes, la avec la danse c'est très compliqué, c'est très complexe. Marbout be barcha chay, marbout bel mathématiques, bel physique, bel chimie. C'est exactement la même chose. Arquette l'espace-temps, le fada ou l'ira. Ce sont les règles de la physique. Donc, ou bien la littérature, etc.
1: Mais les jeunes.
0: Nous, ce qu'on veut leur donner, c'est la possibilité de savoir ce qu'ils veulent. Et nous leur donner des bibènes.
1: Oui. Mais tu veux les jeunes, mais ils ne sont pas dans la danse.
0: Alors, ça m'a Anna pour le Sudancing plus plus.
1: Voilà.
0: Anna une formation. Elle est halinée à Z à l'année sur le col. Manet à Nes à l'Irmo, le Gemariette ou à la Hata, le Mendoubiette, etc. On donne des panels. C'est dirigé par Korej Jawahdou. Elle est Hawa, c'est un grand spécialiste de la question. Donc, un homme des cours théoriques, fil gestion de ta Gemaïa, gestion de ta espace privé, Intej,
1: c'est bien ça.
0: Management culturel, communication, prise de parole. La Khatera au Raks Wahdou. Maintenant, je me tape le
1: bihat
0: chay. Si on fait une carrière, il y a un tarif qui fait ce texte de projet, qui fait le budget, qui fait le RH, la gestion de l'humain.
1: C'est de l'entrepreneuriat artistique.
0: Bien sûr.
1: Il y a les. Il y a les. Il y a les. Il y a les. Il y a les. Il y a les. Il y a les. Il y a les. Il y a les. Il y a les. Il y a les. Il y a les. Il y a les. Il y a les. Il y a les. Il y a les. Il y a les. Il y a les. Il y a les. Il y a les. Il y a les. Il y a les. Il y a les. Il y a les. Il y a les. Il y a les. Il y a les. Il y a les. Il y a les. Il y a les. Il y a les. Il y a les. Il y a les. Il y a les. Il y a les. Il y a les. Il y a les. Il y a les. Il y a les. Il y a les. Il y a les. Il y a les. Il y a les. Il y a les. Il y a les. Il y a les. Il y a les. Il y a les. Il y a les. Il y a les. Il y a les. Il y a les. Il y a les. Il y a les. Il y a les. Il y a les. Il y a les. Il y a les. Il y a les. Il y a les. Il y a les.